அம்மாவுக்கும் கரெல்லாம் ஆக்காம இருந்தேனா பார்ப்பாங்களே தூரம் கோயம்பரம் ஜடுமுருவோம் ஓ மிருகன் மனவன் நல்ல கலக்காமனா மாமா நாங்கள் நாங்கள் நீங்கள் வாங்க எவ்வளோ நாம